0: ஆரம்பிங்க ஜம்பு சலாம குறை அமிந்தா பிரகாசே ஓசோன் பட்டல இமாய
1: ஓசோன் பட்டல நெச்சிச்சு நம்ம புராளன்னு கேட்க இருவனுக்கே என்பதான்.

தியபா மீஹுங்க வெறி ரஸ்கலாங்க தியபா மீஹுன்னு அஃபு குரவ்வா ரஹ்மல்லிவும் கேவகிம்வே அதி தியபா மீஹும் ஃபசாத குருமங் எம்புரி அத்விஜனம திமன் ரஸ்கலாங்க அகூபா திவ்வும எம்புரி ஒடிகிம் ஃபா ஹுஷீமே அதி காஃபிருன்னு ஹுரகே கம்க திமன் ரஸ்கலாங்க நரக லெவ்வீமே.

0: ரசிகர் திவை எஃப்எம்.
1: வாக்கி கண்ணுலா
2: නුවදිහ එකෙම ගහත් තිවහි FM.

0: அனிகாவிஸ் மூலிங் ஆ கேம் ஷோ
1: லவ் ஃபீதா லவ் ஃபீதா
0: மீ லவ் ஃபீதா
2: ஹேடா ஹேடா
0: மஜா மாஹோலேக குட்டு மென்னேதி ஃபோரிகத லவத காயக்கு
3: மியூசிக் சேஞ்ச் மியூசிக் சேஞ்ச்
1: ஹம ஏகனி நூதி ஹே கே மெகஹர்ட்ஸ் திவ ஹே எஃப்எம்
4: அரே அபி தோ பார்ட்டி ஷுரூ ஹுயி ஹே
0: ಅಂಗರ್ ಧೋಗೆ ರೇಗಡು ಅಗ್ಗಡಿ ಫಣರಾಗ ಸ್ಟುಡಿಯೋ ವಗುತು
5: ಅಬದಫ್ಫ ಹಿಲಾವತ ಕಾಯಕು ಮಾಜಿಗೆ ತಿರಿಯ
6: ಹಿತ್ತ ಕುಂಜ ಅಗಹೋದಿ ಎಮ್ಮೆ ಗಯಾವ ಫಣ್ಣಾನುಂಗೆ ಹಂದಾಂತ ಕಾಯಕು
5: ಹಂದಾಂತವ್ಗೆ ತೆರಿಯ ದತುರು ಕೊಲ್ಲಮ್ಮ